0: தாய் நன்றி.
1: தாய் நன்றி.
0: Please be tired now, Bill. When's your letter make this old, Bill?
1: Perfect.